நீங்கடி கோவிட் 19 டேப்லெட் பல்சுலிங்கான ப்ரோ நீடு வளவளின் பண்ணி மண்டலான நீரில் கோவிட் ப்ரோ புஜுமன் நீடு மீமி கோவிட் வண்டோ கரணி வளின் பண்ணுங்க ஞான ப்ரோ ஞாபகோள் டேப்லெட் வண்டோ மஞ்சினிடு ஆல்குமன் இவங்க மண்ட எங்களை காணன் புல்க மீமி வண்ட எங்கப்பால் பீன் மீமி ஜாலஞ்சு புருகு புருகு பழன் பழன் ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய கோவிட் நீடு நீடியாங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழிய குஜு கான்கான் மீமி ஜரே ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் சங்கங்கரோட மண்ட இவங்க என்னுடைய டேப்லெட்